0: ஆமா, மீறி சோழ டவர் ஹொம்மே தவறக்கம் ஹமத் வால கேப்பார தட்டசக்க சாத்தட்டு போல வண்ணமா
1: சோழ டவர வண்ணவனி
0: லப்ப லப்ப கொம்மே தவறக்கு சொன்னா மொட்டே ஹுன்னால் கேடே ஸ்டோரிட்டே தரன்னா நம்பிதாகமா
1: மாதோக வாக தக்காதமட்ட கணக்கா சம கொரியதார் பேஃபலக்கா வாக தக்காதான் ஹாசக மிக்கமா குளே கொத்தும் அவன் வாக தக்காத கொரியதான் தேத்து எகொத்தும் மீது அவன் மி வாக தக்காதனே மிக்கமா குளே கொத்தும் மீ ஹாபத்துக்கு தே ஹிதமத் தேத்தனோ கவாத்தம் பேஃபலம் வாக குறவி தெம் தும்ஃபத்து இஸ்தமால் குராத்தி மந்தகொண்ட தே இன்ஸ்பெக்டர்ஸ் வட அன்வான கண்ணே மி காத்தன் தன் செக் குறம் வசங்கே தோ மி காகந்த தேபோர் எம் மியோ வாக தக்காத மீ தோளமே ஃபோன் மி தன்னவாதனே ஐ அம் ஷபான அலி அங்கே தோ ஏ ஃபுட் குவாலிட்டி அஷூரன்ஸ் கோஆர்டினேட்டர் MFD அங்கே தோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஷபான
2: வஅலைக்கும் ஸலாம்
1: பாஜர் ஹிந்துன கே தே அங்கே தோ
2: ஆதே
1: கீனே தோ ஹால் ஃபால்
2: அல்ஹம்துலில்லாஹ் ரங்கரு
1: மிஹார் தம்மி காபத்துக்கு கவாத் ஹிதமத் தே தன்தனோகே கவாத் கவாத் கவாஹக் தம்பே பேஃபலம் ஃபாஹக் குறவா தே மிஹார் தும்மத் இஸ்தமால் குறும் கவாத் கவாத் தே போவே மிகா கந்ததே பத்தி மாவே தே ஆதி பாய் முஹிம் கந்ததே வர கவாத் தே பேஃபலம் போட பல்லவா கந்ததே ஹக்கி மிகா தன்தனோகே
2: நீ அல்மென் காபத்துக்கு தி ஹிதமத் தே தன்தனோகே திதன்னே மிஹிம் போவே கவாய் தே தே அங்குரிம் சமல் குறும் அண்ணா கவாய் தே ஏஜென்சி

0: அத்தனை ருபியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் முறிதும் ஏடிவியும் ஹோதம்
1: துராஸ் துராஸ் துராஸ் ஐ தரிகா அஹர்மெங்க பஹா சகாஃபதா ஆத காதாக தெரேக ஆத பேவர் கந்தத்தக ஹுரே அடுவஹாலம் வேணும் தா
2: ஆ வரப்பேணும்
3: ದಿವಿರಾಜಗಡ ಟ್ಯೂನ್ ಕೊಲ್ಲ ಅಂಗಾರ್ದೋಗಿ ಹವೀರು ಫಹಿಜ್ಜಾರ್ ಬುರಾಸದ್ದೋಗಿ ಹವೀರು ಹತರುಗೊಡ್ಪನರಾಗ ಅದೇ ಆದಿತ್ಯದೋಗಿ ಹವೀರು ಫಹಿಜ್ಜಾರ್ ಹಮೇಕಣಿ ದಿವಿರಾಜಗಡ.

0: معه.
1: யார் விட்டாங்க லா யுஹ்ஸி அல்லாஹு பதில் யௌம லா யுஹ்ஸி அல்லாஹு நபிய எத்தனை வருஷம் வாணிங்க
0: يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه.

0: மீ நூற கொங்கரோ கூட ஆயிடுச்சுப்பா. மிக்கமாக ஆயிடுச்சு நுபுஞ்சஸ் ஆனால் எங்கே ஃபரியகுன்னு திரைய பக்கம் ஃபரியகு மொழி திரி உடம்புக்கு நூறா எக்கமக்கு நூறாக திரி உடம்புக்கு எப்போ சிசாபிக்க ஃபரிய குடவஸ் ஜாகே நிக்கால் ஃபரிக்கு வரப்படும் ஹிதாமே நெய்
1: பாப்பா கோஷத்தை பாதானி
0: மீ தர்ஃப்ளூ அதுவே பப்பா காரியா மீ தர்ஃப்ளூ குராஃபே ஃபுத்தே பப்பே ஃபென்னு
1: ஏய் இன்னொரு வர குறேன் குராஃபரைச்சே
0: மாஷா அல்லா பப்பாக்கு தர்ஃப்ளூ ஹாத முளே மீ குறையும் தன் ஹாத ரீச்சே
1: பப்பா ரீதி தான்
0: ஆ வர ரீதி வரம் முளை குரஹா மீ கும்பே பொடு தெமீஹும் குடகுஜக் அத்துகுழுவாக மித்திபிதோ
1: ஏய் நூறாக ஃபேமிலி
0: தர்ஃப்ளுக் ஃபேமிலியே
1: நூறாக யாருந்த பலால்பா மீ பப்பா மீ நூறா அது மீ மாமா எம்மிங்க கீக ஏ நூறாக ஆயிலா
0: தென் மீ மா தூரம் அணி ஃபராத்தங்க பொறி மிஹிரி தென் அது எக்குஜக்கு மதென்னு வந்து தரிஃபுளு
1: நோ திஸ் இஸ் மை ஃபேமிலி மாமா துருக உழாத்தி துருக ஹரி மீடியன் ஒன் டூ த்ரீ
0: எந்த வர ரீதி குறைஹும் தெரிஃப்ளு வரம் முழுங்க மாஷா அல்லா
1: நூறா ஃபொருவா ஃபொன்னானு மிஃபை கீழே ஃபேனு நீ பப்பா
0: பப்பா இச்சங்க உதனிக்கும் ஃபேனு எந்த நுமித்தா இச்ச பாபா ஃபே தேவுனி
1: நூறா எங்கும்
0: எந்த கோபா
1: ஒன்னானு ஃபொருவா மடு குறை எப்போ
0: ஓ ஹாத ரங்காய் தரிஃபுளு தரிஃபுளு தாமியும் நிதந்தி மா லஸ்வெஜன்
1: ஓகே பப்பு குட் நைட்
0: குட் நைட் பப்பாக்கு தரிஃபுளு